0: திவேஹி எஃப்எம் 91.1 MHz திவேஹிங்க முனிஃபுஹி ஃபில்வா தினமுக அபதுஸ்
1: முனியவஸ் ஃபில்வாலும 91.1 MHz திவேஹி எஃப்எம் டியூன் கொண்டமா

0: திவே எஃப்எம் நுவதி ஏகம் மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு எஃப்எல்வா தினமுக அபதுஸ்
1: ලවයකක් වහෝ ලවයි

எலக்ட்ரானிக் பேண்ட் கிளீன் பேண்டித் தான் இங்கிரேஸ் லவக்கியும் தெரியா என மேரி அதி ஜெமிகாகே ரெப் ஆர்டிஸ்ட் ஷோன் போல் குடிகிங் தேஹா சோழவன் ஆகரு நிறுனு வர மஷ்ரூரு லவே அது லவேக்கி ரொக்க பாய் பேபி மி லவேக்கி எக்கனிவெரி மை ஏனாகி தரிஃபுல ரங்கள் முஸ்தக் பலெங் ஹோதாதின் மட்ட காக்குரா புர மசெக்க தா ஹுஃபுலா தஹமல் தஹ் கியாதே லவே மிஹாசாபும் மி லவ ஷோகை வாழ்தேன்.